ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடலை இப்பொழுது கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து சுவாமியே ஐயப்பன் திரைப்படத்திற்காக அம்பிலி பாடிய பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக ஒலிக்கு வருவது லதா ராஜுவின் குரலில் அன்பின் அலைகள் திரைப்பட பாடல்.

நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 6 தேதி, செவ்வாய்க்கிழமை. மலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்லதை வழங்கட்டும் என்ற வாழ்த்துக்களுடன் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் எமது

ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 6:10. 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்கவிருப்பது தேனிசை. தேனிசையில் முதலாவதாக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜனின் குரலில்

நேரம் 6:28 45 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் தேனிசை. அடுத்ததாக சூலமங்கலம் சகோதரிகளின் பாடலை கேட்கலாம்.

ஒழித்த பாடலை பாடியவர் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம். அடுத்ததாக ஒழிக்க வருவது டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு, முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் இடம்பெறுவது சித்திர சங்கீதம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், ஆர்யா நாகராஜன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், உழவோர் பி கே பாபு அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து திரைகானம். மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, டி ராகவராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, தியாகச்சுடர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் பற்றிய உரை வழங்குபவர் AS திவ்யதர்ஷன், சங்கீதம் சந்தோஷம் என் ஸ்ரீரஞ்சனி வழங்கும் வீணை இசை, தொடர்ந்து நீதிக்கதைகள் சொல்பவர் எம் மிருதுளா, நிறைவாக தமிழர் மரபும் நாட்டுப்புற கலைகளும் உரை வழங்குபவர் ஆர் வெங்கடநாராயணன், இவை அனைத்தும் எமது சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் 7:10 ஒளிபரப்பாகும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணிடாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை ஐந்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
2: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
3: இதற்கு AR சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியையும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

0: நேரம் 7:15:22 ஆகாஷ்வாணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: திரையிசை ஒலிக்கும் நேரம் இது. முதலில் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பவதாரிணி பாடிய பாடல்.

0: 90.1 MHz FM கோல்டு வழங்கிய திரையிசை கேட்டீர்கள். மீண்டும் திரையிசை பாடல்களை காலை 8:30 திரைகாணத்தில் கேட்டு ரசிக்கலாம். சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.

1.1 MHz FM கோல்டில் 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முதல் பாடலாக ஒழிப்பது சிலம்பரசன் குரலில் டிராகன் திரைப்படத்திலிருந்து.

0: life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch, and Hygienist posts. For more information, visit www.ssc.gov.in.
1: திரைக்கனத்தில் தொடர்ந்து கேட்கலாம் சந்தோஷ் நாராயணன் குரலில் ரெட்ரோ திரைப்பட பாடலை.

0: கல்படை கட்டணா ஸ்வயமே கட்படை
1: பாரதிய சேனா.
2: மலையுச்சியில் உறையும் பனி, தகிக்கும் பாலைவனத்தில் சுட்டெரிக்கும் வெயில், அடர் காடுகளினூடே மறைந்திருக்கும் சவால், ஆர்ப்பரிக்கும் கடலின் மீதும் அயராத பணி. நீரோ நிலமோ ஆகாயமோ, காலையோ மாலையோ இரவோ, தலை நிமிர்ந்து நிற்கிறது எங்கள் படை. பாரத அன்னையின் தவ புதல்வர்களை, முப்படையினரை தலைவணங்குகிறது ஆகாஷ்வாணி சென்னை.

நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. திரைகானத்தில் தொடர்ந்து கேட்கலாம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடியுள்ள பாடலை. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:45.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: திரைக்கோணத்தின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் கோப்ரா திரைப்படத்திலிருந்து, ஸ்ரேயா கோஷல், நகுல் அபியங்கர், ஜிதின்ராஜ் ஆகியோர் குரல்களில்.

0: நேர்கள் கேட்டு ரசித்தது 100.1 MHz FM கோல்ட் வழங்கிய திரை கானம். மீண்டும் இணைவோம் இனிய திரை இசை பாடல்களுடன் சுகமான ராகங்களில் காலை 10:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை TVS மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், NC பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். ஸ்ரீ மகாகணபதி கவுளை ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

பசனி தபரி ரிசனி சரி ரிமகரிசனி தனி சரி கரிசனி தப கரி சரி கரிணி தரிசனி சரி கரிசனி தப கரி சரி.

நேரம் 9:36 20 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மீனாட்சி மேமுதம் தேஹி, பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: மனதைவருடும் பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் ஒலிப்பது பிரம்மா திரைப்படத்திலிருந்து.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM Gold. இனி கேஜே சுதாஸ், பி சுஷிலா, சித்ரா குரல்களில் ஒலிப்பது கற்பூரமுல்லை திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:42:40.

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பாத்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கிய பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: சுகமான ராகுங்க.

நேரம் 11:10 ஆகாஷ்வாணி 100.1 MHz எஃப்எம் கோல்ட் வழங்கும் திரைக்கானம் 11:30 வரை ரசிக்கலாம். முதலில் ஐ திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் நீதிமோகன் பாடியுள்ள பாடல்.

100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து நானும் ரவுடிதான் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் சித் ஸ்ரீராம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:20.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 12:45. வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரலமுதம் கேட்கலாம்.

0: பொருந்தாத கீழ் மக்களிடம் சிறப்புகள் போய் சேர்ந்தால் அது அவர்களிடம் செருக்கை உண்டாக்கி வரம்பு மீறிய செயல்களையே செய்ய வைக்கும். குறள் எண் 977 அதிகாரம் பெருமை.
1: இறப்பே புரிந்த தொழிற்சாம் சிறப்புந்தான் சீரல்லவர் கற்படின்.
0: பொருந்தாத கீழ் மக்களிடம் சிறப்புகள் போய் சேர்ந்தால் அது அவர்களிடம் செருக்கை உண்டாக்கி வரம்பு மீறிய செயல்களையே செய்ய வைக்கும். குறள் எண் 977 அதிகாரம் பெருமை.
2: குறள் முதம் கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைக்கானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஆர்யா நாகராஜன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், உழவூர் பி கே பாபு அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை, டெல்லி செய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து திரைக்கானம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, டி ராகவராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலை. தியாகச்சுடர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் பற்றிய உரை வழங்குபவர் AS திவ்யதர்ஷன். சங்கீதம் சந்தோஷம், எம் ஸ்ரீரஞ்சனியின் வீணை இசை. தொடர்ந்து நீதி கதைகள், சொல்பவர் எம் மிருதுளா. நிறைவாக தமிழர் மரபும் நாட்டுப்புற கலைகளும், உரை வழங்குபவர் ஆர் வெங்கடநாராயணன். இவை அனைத்தும் எமது சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் 7:10 ஒளிபரப்பாகும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை, டெல்லி செய்தி பிரிவு.

சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணிடாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை ஐந்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை நேர்கள் இணைந்திருக்கும் எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது திரைகானம். முதலில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்களில் ஒலிப்பது பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்பட பாடல்.

0: life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch, and Hygienist posts. More information, visit www.ssc.gov.in.
1: ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்டு. இனி கேட்கலாம் TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடலை. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:18:35.

0: என்றா பாஸ் போதி
1: உடுறா வண்டியா
0: அப்புறம் பாஸ் போதி ஆறு விடுறா அது கலர் கலரா சுண்ணாம்பு லைட் எல்லாம் போட்டு
2: ஐயா இதானுங்க லைட் ஹவுஸ் இந்த கடல்ல இருக்கிற கப்பல் கரை சேர வழிகாட்டுங்க
0: அப்படியாக்கும் அப்ப இந்த தண்ணியோட சேர்ந்த நிலை யாருக்குன்னு
2: ஐயா இதுதானுங்க பீச்
0: அப்ப அது ஒன்றரை வீட்டுக்கு எடுத்துக்க
2: ஐயா இது அரசாங்கத்துக்கு சொந்தமானதுங்க
0: அரசாங்கம் வேற நம்ம வேறையாக்கும் கென்ற பசுபதி வண்டிய பொசுக்குன்னு நிறுத்தி போட்ட அங்க என்ன கண்ணு நம்ம ஊர் மாரியம்மன் திருவிழா மாதிரி கலர் கலரா லைட் வேற எரியுது
2: ஐயா இதுக்கு பேரு சிக்னலுங்க சகப்பு கலர் எரிஞ்சா நிறுத்தணுங்க மஞ்சள் கலர் எரிஞ்சா தயாரா இருக்கணுங்க இந்த பச்சை கலர் எரிஞ்சா மட்டும் கிளம்பணுங்க சாலை விதிங்கன்னு இங்க சொல்றாங்கய்யா
0: அது என்னடா ஊரா புரிக்கிற மாதிரி நடுவாளா ஒரு கோடு
2: ஐயா சகப்பு கலர் லைட் எரியும் போதுங்க இந்த கோட்டுக்குள்ளாரதாங்க நிறுத்தணும்
0: சிக்னல் போட்டோம் பொறவு என் கண்ணு இவங்க நிக்காம போறானுங்க நமக்கு நீதி சாக்க கூடாது நியாயம் சாக்க கூடாது இவனும் சாக்க கூடாது கூட்டுற கூட்டுற பஞ்சாயத்து
2: ஐயா பஞ்சாயத்து எல்லாம் எதுக்குங்கய்யா தப்பு பண்ணவன் இங்கதான் நிக்கிறான் அவனுக்கு ஏதாச்சும் நல்ல புத்தி சொல்லி போட்டுவாங்க
0: ஆலமரமும் சொம்பும் ஒரு பஞ்சாயத்துக்கு எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் கண்ணு நம்ம சிக்னலும் ரூல்ஸும் சாலை விதிகள் போடுறது நம்ம நல்லதுக்கு கண்ணு அதை நாம மதிக்கலன்னா ஒரு ஆறு மதிப்பான் நஷ்டம் நமக்கு தானே முன்னேறு பார்த்ததுனால பின்

0: செத்தேன்னு போகும். உன்னை பார்த்து உன் பையன் பண்ணுவான், உன் பையனை பார்த்து உன் பேரன் பண்ணுவான். அப்ப ஆறுல மதிக்கிறது.
1: நேர்கள் கேட்டு ரசித்தது 100.1 MHz FM கோல்டு வழங்கிய திரைகானம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியையும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள், ஹைதராபாத் அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: இசை மலர். ஆர்யா நாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், உழவூர் பி கே பாபு அவர்கள் மிருதங்கம். நின்னே பஜன என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, நாட்டை ராகம் ஆதிதாளம்.

இதுவரை இசைமலரில் ஆர்யா நாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், உழவூர் பி கே பாபு அவர்கள் மிருதங்கம்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் டி ராகவராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 3:06:30. எஃப்எம் கோல்டின் திரைக்காலத்தில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் உயிரே படத்திலிருந்து ஸ்வர்ணலதா உன்னிமேனன் குரல்களில்.

0: எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: தடை கட்டணா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: இனி தேநீர் நேர பாடலொன்று கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் குரல்களில் அரங்கேற்ற வேளை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் அரங்கிசை. டி ராகவ ராமன் அவர்களின் புல்லாங்குழிசை கேட்கலாம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கரூர் தேவுட ஐயர் இயற்றிய சாமி நின்னே ஸ்ரீராகவர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 5:34. அரங்கிசையில் டி ராகவராமன் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது எந்த முத்தோ தியாகராஜர் கீர்த்தனை, விந்துமாலினி ராகம், ஆதி தாளம்.

அரங்கேசியில் இதுவரை டி ராகவராமன் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டோம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்,
2: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch, and Hygienist posts. More information, visit www.ssc.gov.in.
1: FM Gold Ali Varasil in the Arivipane Dodrande, 6:10 Vishleshan, 6:30 Market Mantra, 7:10 சிறுவர் சோலை, தியாகச்சுடர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் பற்றிய உரை, வழங்குபவர் AS திவ்யதர்ஷன். சங்கீதம் சந்தோஷம், என் ஸ்ரீரஞ்சனி வழங்கும் வீணைசை. நீதிக்கதைகள் சொல்பவர் M மிருதுலா. தமிழர் மரபும் நாட்டுப்புற கலைகளும் உரை, வழங்குபவர் R வெங்கட நாராயணன். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனேராகம், அஸ்வினி பீடே அவர்களின் பாட்டு, ஷோபா குர்டு அவர்களின் டப்பா தும்ரி தத்ரா. அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், வெங்கல் டி குகன் அவர்களின் நாகஸ்வர இசை, வேலூர் ஆர் ஜெயபிரகாஷ் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. வசுதா கேஷவ் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், MS வரதன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூத்தண்டா, டாக்டர் டி அமுக்த மால்யதா வழங்கும் சிறுகதை. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசைமலர், சோபனா சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை.

திருவனந்தபுரம் ஆர். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லயவிநியாசம். தூசி எம். சுதாகர், சோழவரம் ஆர். அருண் ஆகியோரின் தவிலிசை. இடம்பெறுவது ஆதிதாளம். இரண்டு 2:45 திரைகாணம். 3 மதுரம் மதுரமி சமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமோச்சார். 4:30 பரிக்ரமா. 5 அரங்கிசை. கே. அமேயா அவர்களின் பாட்டு. ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின். கும்பகோணம் ஏ. சரவணன் அவர்கள் மிருதங்கம். எஸ். மணிகண்டன் அவர்கள் மோர்சிங். 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட்.

இரவு 7:10 இளைய பாரதம், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சிறுவர் சோலை, இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
2: தியாக சுடர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் உரை வழங்க வந்திருக்காரு. ஏ எஸ் திவ்ய தர்ஷன்.
3: அன்பார்ந்த வானொலி நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இந்திய விடுதலை வரலாற்றின் அழியாத தடங்களில் ஒருவராகவும் அரசியலையும் ஆன்மீகத்தையும் தனது இரு கண்களாக போற்றி போராடிய ஒரு வீர துறவியை பற்றி பேசப்போகிறோம். அவர்தான் தியாகச்சுடர் வீரமுர சித்தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள். ஒரு மனிதனிடம் ஆயுதம் இல்லை, அரசாங்க பதவி இல்லை, பெரிய செல்வம் இல்லை. ஆனால் அவரிடம் ஒரு குரல் இருந்தது. அந்த குரல் ஒலித்தால் மக்கள் திரண்டார்கள். அந்த குரல் கேட்டால் இளைஞர்களின் உள்ளத்தில் சுதந்திர நெருப்பு பற்றியது. சிவம் பேசினால் சவமும் எழும் என்று மகாகவி பாரதியாரால் வர்ணிக்கப்பட்ட அந்த மாவீரனின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வத்தலக்குண்டு என்ற அழகிய ஊரில் 1884 அக்டோபர் 4 ராஜமையர் மற்றும் நாகலட்சுமி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் சுப்பராமன். பின்னாளில் இந்த சுப்பராமன் தான் சுப்பிரமணிய சிவா என்று தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட வரலாற்றில் பெருமையுடன் இடம் பிடித்தார். வாழ்க்கையின் ஆரம்பம் அவ்வளவு எளிதானதல்ல. வறுமை அவரை தொடர்ந்து துரத்தியது. மேற்படிப்புக்காக திருவனந்தபுரம் சென்றார். அங்கே உணவுக்கே மிகவும் சிரமப்பட்ட காலங்களும் இருந்தன. ஆனால் அந்த சிரமம் அவருடைய படிப்பையும் சிந்தனையையும் ஒருபோதும் நிறுத்தவில்லை. அதே காலத்தில் ஆன்மீகத்தின் மீதும் அவருக்கு ஆழ்ந்த ஈர்ப்பு ஏற்பட்டது. சதானந்த சுவாமிகளை சந்தித்து ராஜயோகம் கற்றார். ஒரு புறம் ஆன்மீக தேடல், மறுபுறம் நாட்டின் விடுதலைக்கான தேடல் என்று இரண்டும் அவரது வாழ்க்கையில் ஒன்றாக வளரத் தொடங்கின. சிவா ஒரு கட்டத்தில் காவல்துறையில் எழுத்தர் பணியில் சேர்ந்தார். ஆனால் அந்த வேலை அவருக்கு மனநிறைவை தரவில்லை. நாட்டின் நிலை அவரது மனதை தொடர்ந்து உறுத்தி கொண்டிருந்தது. இறுதியில் அந்த பணியை விட்டுவிட்டு நாட்டுக்காக முழுமையாக பணியாற்ற தொடங்கினார். திருவனந்தபுரத்தில் இளைஞர்களை ஒன்றிணைத்து ஓர் அமைப்பையும் உருவாக்கினார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டதால் அங்கிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். ஓரிடத்திலிருந்து அவரை வெளியேற்றினால் என்ன? அவருடைய எண்ணங்களை யாரால் வெளியேற்ற முடியும்? அவர் காவியுடையை அணிந்தார். சுதந்திரானந்தர் என்ற பெயரையும் ஏற்றுக்கொண்டார். பிறகு தொடங்கியது அவரது வித்தியாசமான பயணம். ஊர் ஊராக சென்றார், மக்களை சந்தித்தார், மேடைகளில் முழங்கினார். அவருடைய ஆயுதம் வாள் அல்ல, வார்த்தை. அவருடைய பலம் படை அல்ல, மக்கள். அந்த காலத்தில் பொதுக்கூட்டம் என்பது இன்று நாம் பார்க்கும் ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. ஆங்கில

ஆட்சியின் கீழ் அரசாங்கத்தை விமர்சித்து பேசுவதற்கே துணிச்சல் தேவைப்பட்டது. ஆனால் சுப்பிரமணிய சிவா அஞ்சவில்லை. அவர் மக்களிடம் நேரடியாக பேசினார். நாடு நமக்கு சொந்தம், அதன் எதிர்காலமும் நம் கைகளில்தான் இருக்கிறது என்ற உணர்வை அவர்களிடம் ஏற்படுத்தினார். அதனால்தான் அவரது பேச்சு வெறும் பேச்சாக இருக்கவில்லை, அது ஒரு எழுச்சியாக மாறியது. அடுத்து அவரது வாழ்க்கையில் மிக முக்கியமான அத்தியாயம் தூத்துக்குடியில் தொடங்கியது. அங்கே அவர் சந்தித்த இரு மாபெரும் ஆளுமைகள் வ.உ. சிதம்பரனாரும் மகாகவி பாரதியாரும். மூவருக்கும் ஒரே நோக்கம், நமது இந்தியா விடுதலை பெற வேண்டும். வ.உ.சி. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் மூலம் ஆங்கிலேயர்களின் வர்த்தக ஆதிக்கத்திற்கு சவால் விட்டு கொண்டிருந்தார். பாரதி தனது கவிதைகளாலும் பாடல்களாலும் மக்களின் மனதில் சுதந்திர உணர்வை தூண்டி கொண்டிருந்தார். சிவா மேடைகளில் நின்று அந்த சுதந்திர நெருப்பை நேரடியாக மக்களிடம் கொண்டு சென்றார். நெல்லை சீமையில் வ.உ.சியும் சிவாவும் இணைந்து நடத்திய சொற்பொழிவுகள் மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தின. தூத்துக்குடியில் கோரல் மில் தொழிலாளர்களின் போராட்டத்திலும் இருவரும் முக்கிய பங்காற்றினர். தொழிலாளர்களின் ஊதியம், வேலை நேரம் மற்றும் பணிச்சூழல் போன்ற பிரச்சனைகளுக்காக அவர்கள் குரல் கொடுத்தனர். அதனால் இந்த போராட்டம் வெறும் தொழிலாளர் பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய மக்கள் எழுச்சியாகவும் மாறியது. இதன் விளைவாக ஆங்கிலேய அரசின் கண்களில் சுப்பிரமணிய சிவா மிகவும் ஆபத்தான அரசியல் பேச்சாளராக கருதப்பட்டார். ஒரு பேச்சாளரின் குரலை ஓர் அரசு ஏன் இவ்வளவு பயப்பட வேண்டும்? ஏனென்றால் ஒரு மனிதனை சிறையில் அடைக்கலாம், ஆனால் ஒரு சிந்தனையை சிறையில் அடைப்பது அவ்வளவு எளிதானதல்ல. 1908 சுப்பிரமணிய சிவா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சேலம் சிறையில் அவர் அனுபவித்த துன்பங்கள் அவரது உடல்நிலையை பெரிதும் பாதித்தன. சிறை வாழ்க்கையின் கடுமையும் அங்கிருந்த சுகாதார குறைபாடுகளும் அவரது உடல் நலத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தின. பின்னர் அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டார். அந்த நோய் அவரது உடலை தாக்கியது, ஆனால் அவரது மன உறுதியை தாக்க முடியவில்லை. அவரது உடல் மெதுவாக தளர்ந்தது, ஆனால் அவரது தேசப்பற்று தளரவில்லை. இங்கேதான் சுப்பிரமணிய சிவாவின் வாழ்க்கை நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகும் அவர் அமைதியாக ஓய்வெடுக்கவில்லை, மாறாக மீண்டும் மக்களிடம் செல்ல தொடங்கினார். ஆங்கிலேய அரசு அவருடைய பயணத்திற்கும் கட்டுப்பாடுகளை விதித்தது. அவருக்கு ரயிலில் பயணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. இப்போது ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதர் ஊரூராக சென்று பேச வேண்டும், ஆனால் அவரிடம் சொல்லப்படுகிறது, நீ ரயிலில் பயணம் செய்யக்கூடாது. சிவா என்ன செய்திருப்பார்? சரி, இனி வீட்டிலேயே இருப்பேன் என்று சொல்லவில்லை. ரயில் இல்லையா, நடந்தார். நடக்க முடியாத தூரமா, கட்டை வண்டியில் சென்றார். உடல்நிலை சரியில்லையா, அதையும் பொருட்படுத்தாமல் மக்களை சந்தித்தார். ஒரு கட்டத்தில் அவருடைய உடல் மக்களை சந்திக்க அவருக்கு தடையாக இருந்தது. ஆனால் அவர் அந்த தடையை தனது மனதில் ஒரு தடையாகவே கருதவில்லை. அதனால்தான் அவர் ஒரு சாதாரண அரசியல் பேச்சாளராக இல்லாமல் ஒரு வீரத்துறவியாக மக்களின் நினைவில் பதிந்தார். சுப்பிரமணிய சிவா அரசியலில் மட்டுமே ஈடுபட்டவர் அல்ல, அவர் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. ஞானபானு என்ற மாத இதழை நடத்தினார். பின்னர் பிரபஞ்சமித்திரன் என்ற வார இதழையும் நடத்தினார். நாரதர் என்ற புனைப்பெயரில் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். அவரது எழுத்துகளில் ஆன்மீகமும் இருந்தது, தேசப்பற்றும் இருந்தது, சமூக சிந்தனையும் இருந்தது. அதாவது அவர் மக்களிடம் பேசும்போது மட்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை, அவர்கள் படிக்கும் போதும் சிந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். 1915 அவரது மனைவி மீனாட்சி அம்மாள் மறைந்தார். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த துயரத்திற்கு பிறகு அவர் துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்வை முழுமையாக நாட்டுக்காக அர்ப்பணித்தார். அவருடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க

0: இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் வெறும் அரசியல் விடுதலையை பற்றி மட்டுமே பேசவில்லை என்பதுதான். சமூகத்தின் அடித்தட்டு மக்களிடையேயும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். தீண்டாமை, மதுவிலக்கு, பெண் கல்வி போன்ற சமூக பிரச்சனைகள் குறித்தும் அவர் தனது உரைகளில் பேசினார். அவருடைய பார்வையில் இந்தியாவின் விடுதலை என்பது ஆங்கிலேயர்களிடமிருந்து மட்டும் பெற வேண்டிய விடுதலை அல்ல, சமூகத்தின் உள்ளேயும் மனிதன் மனிதனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால்தான் அவரது கனவு அரசியல் எல்லைகளை தாண்டி சென்றது. சிறைவாசத்திற்கு பிறகு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டியில் சுமார் 6 ஏக்கர் நிலத்தில் பாரதபுரம் என்ற ஆசிரமத்தை உருவாக்கினார். அங்கே இளைஞர்களுக்கு தேசப்பற்றையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் வகையில் பணியாற்றினார். அந்த ஆசிரமத்தில் ஒரு வித்தியாசமான பாரத மாத ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்பது அவரது கனவு. அது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான ஆலயமாக இருக்கக்கூடாது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் என்று அனைவரும் எந்த பேதமுமின்றி வரக்கூடிய இடமாக இது இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதிலும் ஒரு சுவாரஸ்யமான சிந்தனை இருந்தது. அங்கே அர்ச்சகர் இருக்க வேண்டிய அவசியமில்லை, மக்கள் தாங்களாகவே வந்து வணங்க வேண்டும் என்பதே அவரது எண்ணம். இதை கவனித்து பாருங்கள், சுப்பிரமணிய சிவாவுக்கு சுதந்திரம் என்றால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவது மட்டுமல்ல, மக்கள் மனதிலும் சுதந்திரம் வேண்டும். மதம், சாதி, சமூக வேறுபாடுகளை கடந்து ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். அதுதான் அவர் கனவு கண்ட இந்தியா. ஆனால் அந்த கனவை நிறைவேற்ற அவர் முயன்ற காலத்தில் அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருந்தது. அவரால் நீண்ட தூரம் நடக்க முடியவில்லை, பயணம் செய்வதும் கடினமாக இருந்தது. ஆனால் கனவை மட்டும் அவர் கைவிடவில்லை. நிதி திரட்டினார், மக்களை சந்தித்தார், இளைஞர்களிடம் பேசினார். தனது இறுதி நாட்களிலும் நாட்டின் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்தார். 1925 ஜூலை 22 உடல்நிலை மிகவும் மோசமடைந்த நிலையில் பாப்பாரப்பட்டிக்கு திரும்பினார். அதற்கு அடுத்த நாள் ஜூலை 23 தன்னுடைய 41வது வயதில் சுப்பிரமணிய சிவா இந்த மண்ணை விட்டு மறைந்தார். வாழ்க்கை முடிந்தது. ஆனால் அவர் விதைத்த சிந்தனை முடிந்ததா? இல்லை. அவர் எழுப்பிய கேள்விகள் முடிந்ததா? இல்லை. அவர் கண்ட ஒற்றுமையின் கனவு முடிந்ததா? இல்லை. அதனால்தான் சுப்பிரமணிய சிவாவின் வாழ்க்கையை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டும். அவர் வெறும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அல்ல, அவர் ஒரு பேச்சாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு சமூக சிந்தனையாளர், ஒரு ஆன்மீக தேடலாளர். முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய நோக்கத்திற்காக அர்ப்பணித்த மனிதர். அவருடைய வாழ்க்கையில் என்னை மிகவும் சிந்திக்க வைக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்தது, சிறையில் அடைத்தது, அவரது பயணத்தை கட்டுப்படுத்தியது, அவருடைய உடல் நலம் நோயால் பாதிக்கப்பட்டது. ஆனால் அவருடைய எண்ணங்களை யாராலும் சிறையில் அடைக்க முடியவில்லை, அவருடைய குரலை முழுமையாக அடக்க முடியவில்லை. வத்தலகுண்டில் பிறந்த ஒரு சிறுவன் தன் வாழ்நாளில் தமிழகத்தின் பல பகுதிகளில் பயணம் செய்து மக்களின் மனதில் சுதந்திர கனலை ஏற்றினான். அவரிடம் பெரிய படை இல்லை, பெரிய செல்வம் இல்லை, அரசாங்க அதிகாரம் இல்லை. இருந்தது ஒன்றே ஒன்று, தன் நாட்டின் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால்தான் சுப்பிரமணிய சிவாவின் வாழ்க்கை இன்றும் நம்மிடம் பேசுகிறது. அது நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்கிறது, நமக்கு கிடைத்த சுதந்திரத்தின் மதிப்பை நாம் உணர்கிறோமா? அந்த கேள்விக்கான பதிலை நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் தான் எழுத வேண்டும். விடுதலை வேள்வியில் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்ட தியாக சுடர் வீரமுரசு சுப்பிரமணிய சிவா மறைந்திருக்கலாம், ஆனால் அவர் எழுப்பிய சுதந்திர குரல் வரலாற்றில் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தியாக சுடர் வீரமுரசு சுப்பிரமணிய சிவா அவர்களின் நினைவு என்றும் நிலைத்திருக்கட்டும்.
1: இதுவரை

0: தியாக சுடர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் உரை வழங்கினார். ஏ.எஸ். திவ்ய தர்ஷன். சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக வீணை வாசிக்க வந்திருக்காங்க என் ஸ்ரீரஞ்சனி.
1: கல்யாணி ராகவர்ணம், ராகம் கல்யாணி, தாளமாதி. இயற்றியவர் ராமநாத ஸ்ரீனிவாச ஐயங்கார்.

0: இதுவரை நமக்காக வீணை வாசித்தவர் என் ஸ்ரீரஞ்சனி. நமக்காக நீதி கதை வழங்க வந்திருக்காங்க எம் மிருதுளா.
1: வணக்கம். இந்த பிஸியான வாழ்க்கையில எல்லாருக்கும் பிடிச்சது என்ன தெரியும்?

0: அம்மா, கதை சொல்றது கதை கேக்குறது தாங்க. உங்க எல்லாரோடையும் நீதி கதைகள் மூலமா என்னோட உணர்வுகளை இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போறேன். கதை கேக்குறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாதுங்க, அது என்ன தெரியுமா? வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பண்புகளை ரொம்ப எளிதா இந்த நீதி கதைகள் மூலமா புரிஞ்சுக்கிறது தானே. கதைகள் நம்ம வாழ்க்கையில பெரிய பங்கு வகிக்குது. இப்போ கதைக்குள்ள போலாமா? அன்னைக்கு ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்தது. மக்கள் எல்லாம் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையன் ஸ்கூல் முடிஞ்சு கொடைய வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தான். ஒரு வயசான தாத்தா தள்ளாடி நடந்துட்டு ரொம்ப உடம்பு நடுங்கிட்டு கொடையில்லாம தவிச்சு நடந்து போனதை பார்த்தான். உடனே தான் கிட்ட இருக்கிற கொடைய அந்த தாத்தா கையில கொடுத்துட்டு, நான் வீட்டுக்கு போயிடுவேன் தாத்தா, இந்த கொடைய நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு தானமா கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். தாத்தாவும் கொடையில நிம்மதியா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. வழியில ரொம்ப கலக்கத்தோட கர்ப்பிணி பொண்ணு ஒருத்தி மழையில நனைஞ்சு நடந்து போறத பார்த்தாரு. தாங்க முடியாத தாத்தா, அம்மா என்னோட வீடோ கிட்டதான் இருக்கு, இந்த கொடை உனக்குதாம்மா இப்போ முக்கியம் அப்படின்னு அந்த கொடைய தானம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ அந்த கர்ப்பிணி பொண்ணும் சந்தோஷமா நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு அந்த கொடையில நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சின்ன பொண்ணு வழியில தடுமாறி கொடையில்லாத கஷ்டப்பட்டு மழையில நனைஞ்சிட்டு நிக்கிறத பார்த்தா மனசு தாங்கல. அவளுக்கு தன்னுடைய இந்த இக்கட்டான நிலைமையில் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு அந்த கொடைய தானமா கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்படி நம்ம ஒரு ஒருத்தரும் தனக்கு கிடைக்கிற உதவிய கண்டிப்பா அடுத்தவங்களுக்கும் போய் சேர்க்கறதுல எவ்வளவு உறுதியா இருக்கணும்ல. கொடி படற வழியில்லாம கும்பில்லாம நிக்கிற அந்த முல்லையை பார்த்த தன்னுடைய விலை மதிப்பில்லாத தேரையே அதுக்கு பந்தலாக நிறுத்திவிட்டு சென்ற அளவிட முடியாத ஈகை குணம் இருக்கிற ஒரு மனுஷன்தான் வள்ளல் வேள்பாரின்னு நமக்கு தெரியும். இந்த வழியை பின்பற்றி நாமளும் பிறருக்கு உதவி செய்து சந்தோஷப்படணும்.
1: இதுவரை நமக்காக நீதி கதை வழங்கினார் எம் மிருதுளா. தமிழர் மரபும் நாட்டுப்புற கலைகளும் உரை வழங்க வந்திருக்காரு ஆர். வெங்கட நாராயணன்.
2: யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடிய பெருமை தமிழருக்கு உண்டு. தமிழர் மரபு என்பது வெறும் பழைய பழக்க வழக்கங்களின் தொகுப்பு அல்ல. அது அன்பு, அறம், விருந்தோம்பல், இயற்கை நேசம், வீர உணர்வு, உழைப்பு, ஒற்றுமை, கலை உணர்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட வாழ்வியல் முறையாகும். தமிழர்களின் வாழ்க்கை இயற்கையோடு பின்னிப்பிணைந்திருந்தது. சங்க இலக்கியம் தமிழரின் வாழ்க்கையை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐந்திணைகளாக பிரித்து காட்டியது. குறிஞ்சி மலை சார்ந்த வாழ்க்கை, முல்லை காடு சார்ந்த வாழ்க்கை, மருதம் வயல் சார்ந்த வாழ்க்கை, நெய்தல் கடல் சார்ந்த வாழ்க்கை, பாலை வறண்ட நிலம். இதிலிருந்து தமிழர்கள் இயற்கையை வெறும் வளமாக மட்டும் பார்க்காமல் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக கருதியவர்கள் என்பதை அறியலாம். தமிழர் மரபின் மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்று விருந்தோம்பல். மோப்பக்குழியும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழியும் விருந்து என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அனிச்ச மலர் முகந்தாலே வாடிவிடும், அதுபோல விருந்தினரை முகம் சுழித்து பார்த்தாலே விருந்தோம்பலின் இனிமை கெட்டுவிடும். எனவே விருந்தினரை அன்புடன் வரவேற்பது தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக இருந்தது. தமிழர்களின் வாழ்க்கையில் வேளாண்மைக்கு மிகப்பெரிய இடம் இருந்தது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று உழவின் பெருமையை திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறார். உழவர் இல்லை என்றால் உலகம் இயங்காது என்பதை தமிழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்திருந்தனர். கரகாட்டம் தமிழகத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற கலைகளில் ஒன்று. கரகாட்டம் தலையில் கரகத்தை சுமந்து இசையின் தாளத்திற்கேற்ப ஆடுவதே இதன் சிறப்பு. கரகாட்டம் வெறும் நடனம் மட்டுமல்ல, இது உடல் சமநிலை, இசை உணர்வு, பக்தி, கலைத்திறன் ஆகியவற்றின் வெளிப்பாடாகும். தெருக்கூத்து தமிழகத்தின் பாரம்பரிய நாடகக் கலையாக விளங்குவது தெருக்கூத்து. மகாப

0: பாரதம், இராமாயணம், புராண கதைகள் மற்றும் சமூக கருத்துக்கள் போன்றவை பாடல், நடிப்பு, நடனம் ஆகியவற்றுடன் மக்களிடம் எடுத்துச் செல்லப்பட்டன. தொலைக்காட்சி, இணையம் போன்றவை இல்லாத காலத்தில் மக்களுக்கு பொழுதுபோக்கும் அறிவுரையும் வழங்கிய மக்கள் பல்கலைக்கழகமாக தெருக்கூத்து விளங்கியது. வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு என்பது இசையும் கதையும் இணைந்த தனித்துவமான தமிழ்கலை. வில் போன்ற இசைக்கருவியை பயன்படுத்தி பாடலின் வழியாக ஒரு கதையை மக்களிடம் எடுத்து செல்வார்கள். வரலாறு, புராணம், சமயம், சமூக விழிப்புணர்வு போன்ற பல செய்திகளை வில்லுப்பாட்டு மூலம் மக்களிடம் கொண்டு சென்றுள்ளனர். இது கேட்டு மகிழ்ந்து கருத்தையும் கற்றுக்கொள்ளும் கலை என்று கூறலாம். ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் தமிழர்களின் அழகிய நாட்டுப்புற நடனங்களில் ஒன்றாகும். கலைஞர்கள் வரிசையாக நின்று கைகளில் துணியை ஏந்தி இசையின் தாளத்திற்கேற்ப ஒயிலாக ஆடுவர். இதில் ஒற்றுமை, தாள உணர்வு, உடல் இயக்கம் ஆகியவை சிறப்பாக வெளிப்படுகின்றன. பொய்க்கால் குதிரையாட்டம் தமிழகத்தின் மற்றொரு தனித்துவமான கலை. பொய்க்கால் குதிரையாட்டம் ஆகும். குதிரை வடிவ அமைப்பை உடலில் அணிந்து குதிரை ஓடுவது போன்ற அசைவுகளுடன் கலைஞர்கள் நடனம் ஆடுவர். காட்சி அமைப்பும் உடல் இயக்கமும் இணைந்த இக்கலை பார்ப்பவர்களை பெரிதும் கவர்கிறது. தப்பாட்டம் மற்றும் பறையாட்டம் தமிழர் இசை மரபில் பறை மிக பழமையான இசைக்கருவிகளுள் ஒன்றாகும். பறையின் ஒலி மக்களை ஒன்று திரட்டவும், விழாக்களை அறிவிக்கவும், பல்வேறு நிகழ்வுகளில் மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பயன்பட்டது. என்று பறையாட்டம் தமிழரின் பண்பாட்டு அடையாளமாகவும் பெருமையாகவும் மீண்டும் முன்னிலைக்கு வருகிறது. நாட்டுப்புற கலைகள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அவை நமக்கு பல வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருகின்றன. கரகாட்டம் சமநிலையை கற்றுத்தருகிறது. தெருக்கூத்து நல்லொழுக்கத்தையும் சமூக சிந்தனையையும் கற்றுத்தருகிறது. வில்லுப்பாட்டு வரலாற்றையும் கருத்தையும் நினைவில் பதிய செய்கிறது. ஒயிலாட்டம் ஒற்றுமையை உணர்த்துகிறது. பறையாட்டம் தமிழரின் அடையாளத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்துகிறது. இதனால் நாட்டுப்புற கலைகள் மக்களின் வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்த உயிருள்ள ஆவணங்கள் என்று கூறலாம். இன்றைய நவீன உலகில் தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகம் போன்றவை வளர்ந்துவிட்டன. இதனால் சில பாரம்பரிய கலைகள் மறைந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சமுதாயம் தன் கலைகளை இழந்துவிட்டால் அது தன் பண்பாட்டு நினைவுகளின் ஒரு பகுதியையே இழந்துவிடும். எனவே நாட்டுப்புற கலைஞர்களை மதிக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் வழங்க வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். மாணவர்கள் கரகாட்டம், வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து, ஒயிலாட்டம் போன்ற கலைகளை அறிந்து கொள்ள வேண்டும். தமிழர் மரபை காப்பது என்பது பழைய பொருட்களை மட்டும் பாதுகாப்பது அல்ல, நம் மொழியை காப்பது, நம் கலைகளை காப்பது, நம் பண்பாட்டை காப்பது, நம் இயற்கையை பாதுகாப்பது, நம் முன்னோர் நெறிகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது ஆகிய அனைத்தும் தமிழர் மரபை பாதுகாப்பதே ஆகும். பாரதியார் கூறிய யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பெருமித உணர்வோடு நம் தமிழையும் தமிழர் பண்பாட்டையும் காப்போம். தமிழர் மரபு என்பது நமது வேர். நாட்டுப்புற கலைகள் அந்த வேரிலிருந்து மலரும் மலர்கள். வேர் வலுவாக இருந்தால் மரம் செழித்து வளரும். அதுபோல நமது பண்பாட்டு வேர்களை பாதுகாத்தால் தமிழர் இனத்தின் பெருமை தலைமுறைகள் தோறும் நிலைத்திருக்கும். எனவே மரபை காப்போம், மொழியை காப்போம், நாட்டுப்புற கலைகளை போற்றுவோம், கலைஞர்களை மதிப்போம், தமிழர் பண்பாட்டை தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். தமிழர் மரபு நம் பெருமை, நாட்டுப்புற கலைகள் நம் அடையாளம், தமிழ் பண்பாடு நம் உயிர் என்ற உணர்வோடு என் உரையை நிறைவு செய்கிறேன்.
1: இதுவரை தமிழர் மரபும் நாட்டுப்புற கலைகளும் உரை வழங்கினார் ஆர். வெங்கட்ட நாராயணன்.

நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

0: மற்றும் ஒரு சிறுவர் சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
1: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?
2: திரைப்பட பாடலில் அஜித் சிங், சின்மய ஸ்ரீபாதா குரல்கள். 24 படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் விரிவாக்க திட்டங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை கற்பிப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டம் மற்றும் விரிவுபடுத்தப்பட்ட அட்டல் முதியோர் நல மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை பயனாளிகள் பெறுவதற்கு அரசின் கள அலுவலர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். கடந்த 2015 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டம் மற்றும் 2021 தொடங்கப்பட்ட அடல் முதியோர் நல மேம்பாட்டு திட்டம் ஆகிய திட்டங்களை மேலும் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நாமக்கல் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் அத்துறையின் விரிவாக்க மற்றும் ஊர் நல அலுவலர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. மேலும் அக்டோபர் 1 முதல் உலக முதியோர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் இம்மாதம் முழுவதும் நடத்தப்படுகின்றன. மூத்த குடிமக்களின் நலன்களில் பங்குபெறும் அரசு துறையினருக்கான உணர்திறன் பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மூத்த குடிமக்களுக்கான உதவிகளை வழங்கி வருவதாக நாமக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் முனைவர் பா கௌரி கூறுகிறார்.
4: நம்ம மாவட்டத்தில் 14 ஹோம் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 355 பேர் பயனடைஞ்சிட்டு வராங்க. ஆண் 130 பேர் இருக்காங்க, பெண்கள் பார்த்தீங்கன்னா 225 பேர் இருக்காங்க. 50 பயனாளிகள் வந்து ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஹோம் பற்றி ஏதாவது விவரங்கள் தெரியணும், இல்லை நீங்களே வந்து இதில் வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பரான 14567 கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த உதவினாலும் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி எடுத்துக்கிறோம். எங்கள்கிட்ட வந்து ஒன் ஸ்டாப் சென்டரும் செயல்பட்டுருக்கு, அதனால எவ்வித பயோ இல்லை உங்களுக்கு. இது உங்கள் வீடு மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதனால புறக்கணிக்கப்படுற போது அதை நினச்சி மன அழுத்தத்துக்குள்ளாகாமல் உங்களுக்குன்னு 4 பேர் இருக்கோம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கருத்தில் எடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிங்க.
3: முதியோர் மற்றும் இளம் தலைமுறையினருக்கு இடையே இணைப்பு நிகழ்ச்சிகள், மூத்த குடிமக்கள் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு, யோகா பயிற்சிகள், முதியோர் தங்குமிடத்தில் தூய்மை பணிகள் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சமூக நலத்துறை விரிவாக்க அலுவலர் தெரிவிக்கிறார்.
5: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம்ங்கிற தலைப்புல பள்ளிகளில் இடைநிற்றல் குழந்தைகளை கண்டுபிடிச்சு அவங்கள வீடு வீடா போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அவங்கள வந்து மறுக்க மேற்படிப்புக்கு படிக்க சொல்லி நாங்கள் மோட்டிவேட் பண்றோம். ஸ்கூல்லையும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 1 30 வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் மூலமும் மாவட்ட சமூக நல அலுவலர் அம்மா அவர்களின் மூலமாகவும் நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அவங்களோட போய் உட்காந்து அவங்க கிட்ட கலந்து உரையாடி அவங்களோட குறைகளை எல்லாம் கேட்டு நாங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லா களப்பணியாளர்கள் அனைவரும் சென்று அவங்கள பார்த்து பேசணும். அவங்களோடைய முடிஞ்சுதான் அவங்க எங்களை பொண்ணுங்களா நினைச்சி அவங்க எங்கிட்ட நல்லா கலந்துரையாடினாங்க. அவங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் வச்சோம்.
2: ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்.
6: தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் 9 தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேக கொடியசித்தி தொடங்கி வைத்தார். முன்னதாக அவரது தலைமையில் ஊட்டச்சத்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகளிர் சுயுதவி குழுக்கள் தயாரித்த பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்கள் இடம்பெற்றிருந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் அவற்றின் தயாரிப்பு முறைகள் குறித்து மகளிர் குழுவினரிடம் கேட்டறிந்தார். இது குறித்து அங்கன்வாடி பணியாளர் பாரதி கூறுகையில்,
7: நாங்கள் வந்து அங்கன்வாடி ஊழியர், என் பேர் வந்து சி பாரதி, சதாவரம் காஞ்சிபுரம் ரூரல்ல ஒர்க் பண்றேன். இது வந்து செப்டம்பர் மாசம் வந்து ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடுறோம். எல்லாருக்கும் வந்து ஊட்டச்சத்து கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறோம். இதுல வந்து கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், 6 வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைகளும் ஊட்டச்சத்தை வந்து பெறணும்ன்றதுக்காக இந்த கண்காட்சியை வந்து வச்சிருக்கோம். இது சிறுதானியங்கள் வந்து அதிக அளவுல வந்து யாரும் எடுத்துக்கிறது இல்லை. சிறுதானியங்கள்ல இருக்க சத்துக்களை வந்து எல்லாரும் பயன் அடையணும்ன்றதுக்காக இந்த கண்காட்சி வச்சிருக்கோம். கேழ்வரகு சாப்பிட்றதுனால வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமா கிடைக்குது. சாமையில வந்து அதிகமான வந்து இரும்பு சத்துக்கான கண்டென்ட் இருக்கிறதுனால அதை வந்து சிறுதானியங்களை வந்து அதிகமா எடுத்துக்க சொல்லியிருக்கோம். காய்கறிகள், பச்சை காய்கறிகள், ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை காய்கறிகளை வந்து உணவுல சேர்த்துக்கணும்ன்றதுக்காக இந்த கண்காட்சியை வச்சிருக்கோம். அதே போல அங்கன்வாடி மையத்துல தினசரி

0: உணவு. குழந்தைங்களுக்கு வந்து திங்கட்கிழமை என்ன உணவு? திங்கட்கிழமை வந்து தக்காளி சாதம் முட்டையும், அதே போல செவ்வாய்க்கிழமை பருப்பு சாதம் பிளஸ் பச்சை பயிறு, புதன்கிழமை காய்கறி புலாவ் முட்டை, வியாழக்கிழமை எலுமிச்சை சாதம் முட்டை, வெள்ளிக்கிழமை பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு, சனிக்கிழமை கீரை கலவை சாதம், இதை வந்து வழங்குறோம். அதே போல பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து சத்து மாவு தரோம். 2 வயதுக்கு அப்புறம் அங்கன்வாடி வர குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொழுக்கட்டை 1 நாளைக்கு 50 கிராம்ன்ற விதத்துல தரும்.
1: சேலம் மாவட்ட தொழில் மையம் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை சார்பில் ஏற்றுமதியாளர்களுக்கான சிறப்பு கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத்.
2: ஒரு எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் ஆகும், எக்ஸ்போர்ட் ஹப்பாகவும் மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த 3 மாதங்களாக பல்வேறு செயல்பாடுகளை செய்து வருகிறோம். இதுக்காக நமது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து சில எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்கான சில முக்கியமான திட்டங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான கூறு ஃபினான்ஷியல் சப்போர்ட், இன்னொரு முக்கியமான கூறு அதற்கான டெக்னிக்கல் அண்டு அதர் கைடன்ஸ் சப்போர்ட்ஸ். ஸோ இந்த 2 சப்போர்ட்ஸுக்குள்ளேயும் வந்திருக்கக்கூடிய பல்வேறு அந்த கூறுகளில் குறிப்பாக வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் காம்பனன்ஸில் மட்டுமே தமிழ்நாட்டுக்கென்று 400 கோடி ரூபாய் அளவுக்கான ஃபண்ட்ஸ் வந்து அலகேட் ஆகி, அது வந்து இந்த நிதியாண்டுக்கு மட்டும், இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும் 400 கோடிக்கு மேலே வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதனை பயன்படுத்தி கொள்வதற்காக பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு 10 மாவட்டங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10 மாவட்டங்களில் நமது சேலம் மாவட்டமும் ஒரு மாவட்டம். ஸோ அப்போ அந்த 400 கோடி ரூபாய் நிதியை எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்காக அதெல்லாம் வங்கிகள் வழியாக அந்த நிதி அனைத்தும் வந்து பல்வேறு எக்ஸ்போர்ட் கிரெடிட்டுக்கான ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குஜராத் மாநிலத்தின் நீர் நிர்வாக மேலாண்மை உலகளாவிய தெற்கு நாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த நீர் நிர்வாக சீர்திருத்தங்களின் அடித்தளம் கடந்த 2001 முதல் 2014ஆம் ஆண்டில் குஜராத் மாநிலத்தில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அமைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குஜராத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்கள்தான் 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு ஜல்ஜீவன் திட்டம், ஸ்வச் பாரத் திட்டம், ஜல்சக்தி அபியான் மற்றும் நமாமி கங்கே போன்ற பிரம்மாண்ட தேசிய நீர் திட்டங்களுக்கு அடித்தளமாக விளங்கியதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். போலி வாக்குகளை தடுக்கவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், புகைப்பட அடையாள அட்டைகள் மற்றும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் ஆகிய தேர்தல் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமாரின் பதவி விலகல் கோரிக்கை குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், தேர்தல் தோல்வியால் எதிர்க்கட்சிகள் இரட்டை நிலைப்பாட்டை எடுப்பதாகவும், மேலும் தேர்தல் சீர்திருத்தங்களை எதிர்ப்பது மக்களின் தீர்ப்பை அவமதிப்பதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்த கோரிக்கை நாட்டை மீண்டும் வாக்குச்சீட்டு காலத்திற்கு பின்னோக்கி தள்ளுவதாகவும், மேலும் 1980களில் நடந்த தேர்தல்களில் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த வாக்குப்பெட்டி கொள்ளை மற்றும் போலி வாக்குப்பதிவு காலத்தை நினைவூட்டுவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். துல்லியமான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலே வெளிப்படையான மற்றும் நியாயமான தேர்தல்களின் அடித்தளம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்களின்படி இறந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,80,00,000 என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிப்படையான தேர்தலை நடத்த தகுதியற்ற எவரும் பட்டியலில் நீடிக்கக்கூடாது என்றும், அதே சமயம் தகுதியுள்ள எந்தவொரு குடிமகனும் விடுபட்டுவிடக்கூடாது என்ற நோக்கில் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், பொதுமக்கள் உண்மையை அறிந்து நமது நாட்டின் தேர்தல் முறையின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் என்று திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 8:10.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: நேர்களே, மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
2: ஏ ஆகாஷ்வாணி ஹை விசேஷ ஸ்ருங்கலா ஜனசேவா சே தேஷ சேவா கே 20வே சன்ஸ்கரண் மே பிரஸ்துத் ஹை பரிசர்ச்சா நய பாரத் கி பதல்தி தஸ்வீர். இஸ்மே பாக் லே ரஹே ஹை ராஜநீதிக் விஸ்லேஷக் கே ஜி சுரேஷ் ஆர் வரிஷ்ட பத்திரகார் மதன் ஜைரா. காரியக்ரம் கா சஞ்சாலன் கர் ரஹே ஹை ஆனந்த் ஸ்ரீவாஸ்தவ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் FM கோல்டு 100.1.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:40. 100.1 மெகாஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கவிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சியின் முதலில் பாசமலர் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் பூமணம் கொண்ட

0: அவள் படைத்தாள் அவன் கற்பனை தேரினில்.
1: அடுத்து கர்ணன் திரைப்படத்திற்காக பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடிய பாடல்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் 100.1 மெகா செஃபம் கோல்ட் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கல்லுக்குள் ஈரம் படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது.

0: wickets in the first of five match T20 international series in Lucknow to take a 1-0 lead in the five-match series. Chasing a target of 172 runs, India comfortably overhauled the score in 14.4 overs. With this win, India now leads the five-match series 1-0. The second match of the series will be played in Ranchi on Friday. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10 தொடர்ந்து நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் ரிஷி மூலம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:25. இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்று போய் நாளை வா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பி. சுஷிலா பாடிய பாடல்.

0: இதுவரை நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இனிய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து. அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சர்ஃபிரோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை.

நேரம் நள்ளிரவு 2:32:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியில் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நிகழ்ச்சியின் நிறைவே பாடலாக ஒழிக்கவிருப்பது பீமா படத்திலிருந்து ஆர் பிரசன்னா, ஹரிஹரன் மற்றும் மகத்தி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: 100.1 மெகாஹெர்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் ஷோபா குர்டு அவர்களின் பாடல் கேட்கலாம், தொடர்ந்து அஸ்வினி பிடே அவர்களின் இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது ஷோபா குர்டு அவர்களின் பாடல்.

இதுவரை இனிய ராகம் நிகழ்ச்சியில் ஷோபா குர்டு அவர்களின் பாடல் கேட்டீர்கள். தொடர்ந்து அஸ்வினி பிடே அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள்.

அடுத்து வரநாரத நாராயண, விஜய் ஸ்ரீராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வெங்கல் டி குஹன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் ஆர் ஜெயபிரகாஷ் அவர்கள் தவில். தொடர்ந்து மீனாட்சி மேமுதம், பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வெங்கல் டி குஹன் அவர்களின் நாகஸ்வரசை கேட்டீர்கள். வேலூர் ஆர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் ஒழிக்கவிருப்பது வேதாளம் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் விஷால் தட்லானி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் காலை 5:30:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது வடைமாலை படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் விஜயரமணி குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.